அகஸ்தியோ பகவான் ரிஷி அனுஷ்டுப் சந்த ஆதித்யோ தேவதா கிருணியே பீஜம் சூரியகும் சக்திஹி

ஆமபயப்பிரதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே வேத வேதாந்த யக்ஞேஷம் ப்ரஹ்ம ருத்ராதிவந்திதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே யயிதம் படதே நித்யம் ருணமோசன சம்யிதம் அந்ருணீ ஜாயதே சத்யோ